0: ஆண்டுவே ரிப்போர்ட் கார்டு அத சௌக்கியா மாத்தியாஷேகன்
1: நவ ஜாதிக பிரதிபத்தி ஹந்துன்வா தீமா திபஹாஸ் விசிஹய மார்த்து சஹ அப்ரேல் மாச வெலதி ரோகி ஆரக்ஷாவ சஹ குணாத்மக சௌக்கிய சேவாவாக் வெனுவின் நவ ஜாதிக பிரதிபத்தி ஹத்தராக் பிரகாஷேட பத்கரண லதி மெயட ஆசாதன பாலனிய சஹ ஔஷத பாவிதேதி சிதுவன வெரதி அவமகிரீமே உபாய மார்கிக செலசும் மெத்துலத்வே
2: சௌக்கிய க்ஷேஸ்ட்ரே டிஜிட்டல் கரணய சமுபகார ரோஹால் விசி எக்கக் ஏத்துலு ரஜே ரோஹால் பத்தத்திய டிஜிட்டல் கரணே கிரீம சந்தா ருபியால் பிலியன திஹக தெவந்த வியாபாரத்தியக் ஆரம்பகரேத்த மிஹி அரமுனவன்னே ரோகி தத்த கலமணாகரணே சஹ சேவாவன் வடாத் காரியக்ஷம கிரீமை
3: ரோக நிரீக்ஷண பத்தி சக்திமாத் கிரீம வசங்கத் ரோக வித்யா ஏககய மகின் சரம்ப டெங்கு சஹ இன்ஃப்ளூயன்சா வெனி ரோக பாலனே சந்தா நவீன தாக்ஷணே சகித நிரீக்ஷண பத்தி யாவத் காலின கரேத
4: பிரதீதன கிரியாவெளிய அக்ரெடிடேஷன் ஸ்ரீலங்காவே சௌக்கிய ஆயத்தனவல குணாத்மக பாவைய ஜாத்தியாந்தர மட்டமட்ட ஒசாவாத பீம சந்தா ரோகி ஆரக்ஷண சஹ பிரதீதன காரியாங்ஷய மகின் நவ வெடபிலிவெலக் தியாத்கர திவே
5: மில பாலனைய சஹ வினிவிதபாவைய நவ ரஜய விசின் பௌத்கலிக ரோஹல் வலட் தம சேவாவன்ஹி மில லயிஸ்து பிரசித்தியே பிரதர்ஷனய கிரீம சஹ ரோகியா எத்துலத் கிரீமட்டு பெற எஸ்தமேந்துகத பில் பதாக் காஸ்ட் எஸ்டிமெட் லபாதீம அனிவாரிய கிரீமட்டு பியவர கணிமின் சிட்டி
6: டிஜிட்டல் கரணய டிஜிட்டல் ஹெல்த் கார்டு ரோகியாகே தத்த டிஜிட்டல் கரணய சிரீமஹரஹா பௌத்கலிக ரோஹல் வலட் அனவஷலிச எக்கம பரீக்ஷண லேப்ஸ் ஸ்கேன்ஸ் நவத நவத சிது கிரீமட ஏதி அவஸ்தாவ அவம கரேத
1: ஔஷத ஹிங்கய பலிபண்ட அனதுரு எகவீம் ஔஷத கர்மாந்த மண்டலய SLCPI பசுகிய அப்ரேல் விசி எக்வனதா விசேஷ நிவேதனையாக் நிகுத்கரமின் பிரகாஷகலே ஆனயன பலபத்திர பிரமாதய சஹா டொலரேயே அஸ்தாவரத்வே ஹேத்துவின் அத்தியாவசிய ஔஷத சஹ பிலிகா நாஷக ஔஷதவல தடி ஹிங்கயாக் எத்திவீமே அவதானமாக் பவதின பவை
2: பாலன சஹா பரிபாலன துர்வலதா கொலம்ப ஜாதிக ரோஹல எத்துலு பிரதான ரோஹால் கீபேக அத்தியக்ஷ ஜெனரால் தனதுரு எத்துலு பிரதான பரிபாலன தனதுரு ரெசாக் தவமத் புறப்பாடுவ பவதி மேய தீரண கணீம பிரமாத வீமட பிரதான ஹேத்துவாக் வீயத
4: பசுகிய வசர கிஹிபே துல ரோகீன் பிரதான வஷேன் பஹத சந்தஹன் கருணுவஸ்ஸே தமன் கொல்ல காமட லக்வன பவட சோதனா கலஹா அனவஷ்ய லொஜிஸ்டிக் காஸ்டு ரோஹல துல பிஹிட்டி பாமசியன் ரோகியாகே காமரேட்ட ஔஷத கெனேமவனி சரள சேவாவன் சந்தா பவா ருப்பியால் தூந்தாகட்ட வடி முதலக் அயக்கிரீம இன்டர்னல் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்
1: பாரதிருஷ்ய பாவையாக் நொமெதிக்கம பிரதிகார அவசானே லபாதின பில்பதி அதி விவித காஸ்து சர்வீஸ் சார்ஜஸ் அட்மின் ஃபீஸ் பிலிபந்தவ எத்துலாத் வீமட்ட பெற ரோகியா தனுவத் நோக்கிரீம
5: ஔஷத சஹா உபகரண மத அதிக லாப லபீம ரஜையே மில பாலனையாக் நுமதி அத்வசும் ग्लव्स कपुपुलुन कॉटन सह अनेकुत परिभोजन द्रव्य संधा विलंदपाल मिलट वडा किहिप गुणयक मुदलक अय किरीम
7: विशेषज्ञ वैद्यगास्तु एतम वैद्य वरुण विनाडी पहकट अडु उपदेस लबा दीमकट रुपयाल 3000 5000 अतर मुदलक अय किरीम सह एकम वैद्य वरया विविध रोहल वलदी विविध गास्तु अय किरीम